ஸ்தங்கிருத்தாரங் நமோ சர்வத்தந்தே நுபோகத்தே வந்தே நுபகத்தங் நிர்சாக்கே நுபகத்தங் நிர்பாக்கே நுபகத்தங் ஹீமே நுபகத்தங் கரீமே நுபகத்தங் நந்தே நுபகத்தங் மகந்தே நுபகத்தராகே நுபகத்தங் சுஹாகே நமோ சர்வசோகங் நமோ சர்வபோகங் நமோ சர்வகர்த்தா நமோ சர்வஹர்த்தா நமோ ஜோக ஜோகே நமோ போக போகே நமோ சர்வத்யாலே நமோ சர்வபாலே சாச்சரீ சாந்தவ பிரசாதம்.

சர்வபோகே நமோ சர்வஜீதங் நமோ சர்வபிஹிதங் நமோ சர்வஜானங் நமோ பரமதானங் நமோ சர்வமந்திரங் நமோ சர்வஜந்திரங் நமோ சர்வத்ரிசங் நமோ சர்வக்ரிசங் நமோ சர்வரங்கே திரிபங்கியனங்கே நமோ ஜீவஜீவங் நமோ பீஜபீஜே அகிஜே அபிஜே சுமஹதங் பிரசிஜே கிருபாலங் ஸ்வரூபே குகர்மங் பிரணாசி சதா சர்வதாரித்ர சித்தங் நிவாசி சர்பட் சாந்த த்வ பிரசாத் அமிரத் கர்மே அமிரத் தர்மே அகல் ஜோகே அச்சல் போகே அச்சல் ராஜே அடல் சாஜே அக்ஷர தர்மங் அலாஹ் கர்மங் சர்வங் தாத்தா சர்வங் யாத்தா சர்வங் பானே சர்வங் மானே சர்வங் பிராணங் சர்வங் த்ராணங் சர்வங் புகுதா சர்வங் ஜுகுதா சர்வங் தேவங் சர்வங் பேவங் சர்வங் காலே சர்வங் பாலே ருவால் ஷாந்த த்வய பிரசாத் ஆதரூபே அநாத மூர்த்த ஜோன் புருக்கே அபார் சர்வமான திருமான தேவ அபேவாதி உதார் சர்வ பாலக் சர்வ காலக் சர்வ கோ

பகத்து தேயாருப்பாயாம் ஹரு பானாங்குருப்பாயாம் குருஜாவே ஹரு பிராபு பாசுஜியோ சாதுகுரு கரையாரு பஹ பேனதி மரி பஜரக்கு வரதாசுஜியோ பஜராக்கு வரஜனே கேரி அர் தேஹு நாம நிரஞ்சனோ அந்த சலதியா ஹோயே பேலி ஜமதூத் கால நிகஞ்சனோ ਸਤਿਗੁਰੁ ਕੀ ਬੇਨਤੀ ਪਾਈ ਹਰ ਪ੍ਰਭ ਸੁਣੀ ਅਰਦਾਸ ਜੀਉ ਅਰ ਧਾਰ ਕਿਰਪਾ ਸਤਿਗੁਰ ਮੇ ਲਾਇਆ ਧਨ ਧਨ ਕਹੇ ਸੁਵਾਸ ਜੀਉ ਮੇਰੇ ਸਿੱਖ ਸੁਣੋ ਪੁੱਤ ਭਾਈਓ ਮੇਰੇ ਹਰ ਭਾਣਾ ਆਓ ਮੈਂ ਪਾਸ ਜੀਉ ਅਰ ਭਾਣਾ ਗੁਰ ਭਾਇਆ ਮੇਰਾ ਹਰ ਪ੍ਰਭ ਕਰੇ ਸੁਵਾਸ ਜੀਉ ਭਗਤ ਸਤਿਗੁਰ ਪੁਰਖ ਸੋਈ ਜਿਸ ਹਰ ਪ੍ਰਭ ਭਾਣਾ ਭਾਵੇ ਆਨੰਦ ਅਨਹਦ ਵਜੇ ਵਾਜੇ ਹਰ ਆਪ ਗੱਲ ਮਿਲਾਵੇ ਤੁਸੀਂ ਪੁੱਤ ਬਾਈ ਪਰਿਵਾਰ ਮੇਰਾ ਮਨ ਵੇਖੋ ਕਰਨ ਰਜਾਸ ਜੀਓ